பிராங்கிலிருந்து தாதில் இருந்து கிட்ட கிட்ட தாதில் இருக்கு தாதில் இருந்து நிமிடா தாதில் இருந்து நிமிடா தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு தாரு